كنا كابتوك كابتوا كاستي مش كويس تجد نوتا دونك مو دونك مو نشوات تبين تمين نشتنو عشو نشوو سيتكستت 7h38 بون هذا تشغدين ويت سنتي ويتيتيان لا تاك ما مش كموا تيتا تقونا جيسا كاسين موا تيتا كاسين موا تيتا تقونا جيسا نبوات بوي ما ما هيقوتين ويتا تسيمانسا بون سمو عشن بيتاكوتي تيكما تبيتوين شل ولا Jam tu ton ote kusha pesakan skabab tenja. Cumitne pegi mon. Michel voilà skabab ten cepam tu ton ote kusha pesakan. My name is Tatiana. My name is Tatiana. Itemujian. I wonder which. Hey, when no is the one as it. A woman hates the one as it. Didn't he answer and stop Mugutsa? Then the man. A woman hates the woodin. Didn't he answer? Boy, I went up with same mood. They won't come no at man. Came no at man's mood. That the one I know the situation is the bad mood. The bad mood and the no smutted. Nous gagnons ce prestige, ce n'est doit, ce monostéte annuja, nan, peponet soin d'agono, cotagonium, de nos matmanos, si penasui. Agonet, tagonet, ne, tabahanian, a tumche mout, de menota patchamon, tabahandi, quit menuenumianza, imamet nimuk. Bon, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de bonheur, tu n'as pas de Quand il m'était bien, moi, juste une hanco, que tu as de bien, tu es de nous. Bon, vous te have de bien, d'où?